நரக்கோ முபோஜிவி பொங்கல்லாஹு சுபஹான வ தஆல பத்தபியூனி அச்சின் ருலைகா நாசங் பொங்கல்லாஹு சுபஹான வ தஆல அச்சின் ருலைவி சலம் பேன நபித்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யங்க தீகா தன்ற தன்றன்ன தவங்கை மப்போஜி ரி நபித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாச்ச சஜரான இபாச்ச கிஸ்ஸா கிஸ்ஸான இபாச்ச கிடு கிடுன இபாச்ச சஜர ஹிடுப்ன பெக்கொச்சரான இரிச நபித்த நரக்குடே நெரிச கிடு கிடுன பெக்கொச்சரான இரிச கிடு கிடுன நரக்குடே நங்க இபாச்ச சஜரான புக்கு புக்கு கிஸ்ஸா கிஸ்ஸா நபித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கைகா மா பமூலைய மும்பாயே லத்துய கமி நம்மனி பியே ஏக மும்பலாகெடே சிரான் நொபலா லபி சப்புல ஜீலி ஏக மணி பினி பியே ஹை அகசன சிர நபவி ஏக மக்கான தொமத்த தரியோலோ ஏரு தொமத்த தரியோலோ மபிச்சு மோபி ந பச்சங்க மோமன்னி நா பச்சங்க மேமன்னி கிஸ்ஸா கிஸ்ஸான நபித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியான ஆக புத்தின்னா நரிக்கோ ஜாஜி அனே நராப்பி அசோபித்துன்னா யாரிகே சொப்புளோ பானா ஆகன புகோ நபி ஆன புகோ தொரியோலோதா மச்சிர ஆன நரிக்கோ மச்சிர ஆனாய் ஆகன புகவு மாபர சஞ்சி மாபர சஞ்சி மோக்கு கம்போத்தா மாபர சஞ்சி மோப்பி மாபர சஞ்சி மோப்பி மக்கான secara tidak langsung yekoi bacangnya nana bersanji mabicu mopia nana i bacanga memeni kisana nabi ta sallallahu alaihi wasallam ya apa tu aku ku yang katu tau de na melo mak bersanji ya de na mari gaga tidak apa-apa nariko de to melo mak bersanji tapi nariko macang itu we mak bersanji ajolo-jolo bos aja jolo ya Ya kon katau dia namelo mabar sanji boleh. Tapi kon katau mabar sanji aja macangi. Na sebab mageng anu decing ipo gau. Kisana Nabi sallallahu alaihi wasallam dan kana nigi-nigi tau cacai barasanji majepu na cacai kisana Nabi sallallahu alaihi wasallam. Nigi-nigi tau cacai kisana Nabi sallallahu alaihi wasallam. Majepu dena pujiwi Nabi sallallahu alaihi wasallam agana sarana bersanji wa kana sallallahu alaihi wasallam sadidal hayat wa tawadui yasifuna alahu wa yarkabu sawbahu wa yahlubu syatahu وَيَسِيرُ فِي قِدَمَةِ أَهْلِهِ بِسِيرَةٍ سَرِيَّةٍ أَنْكَ مِرُ نَبِيْتَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ تَوْمَةً رِسِيرِ نَنِّيَّ مَرَاجَ أَبَّكَتُنَ عَلِهِ عَلِنَ مُتَوْ جَيْ جَيْ وِسَنْدَلَقْنَا عَلِنَ مُتَوْ تَبَّ تَبَّنْهِ پَكِيَنَّا Alina muto perra-perrai susunna bimbina kue topa Alina muto nabita Muhammad sallallahu alaihi wasallam Newa muto iwi si jopang si bawa tau mariawai Nyaman na tupa jaman di belakang Allah Beningi